0: கண் திசைக்கு அப்படியாக விபின் அதிகாரிகளை சர்க்கார் முகம் சிறுக்கிற மாதிரி சந்திக்க சொல்லும்
1: विश्वविद्यालय स्थित कानून विषय का प्रभाव।